குரம்மா விட்டுநாட்டிமா இன்பாதூரா பிஹி வாரின் அசுவ உவல்லு அம்மா புர்வன் உபி.